0: ஆகணும். சமாதான் நாக்கு பிரார்த்தம் வைக்கணும். நாக்கு பிரார்த்தனா
1: தான் அவசரம். சுவஸ்தரா உஜாரம் பரிசீலம். ரேடியோ குருபாபா எஃப்எம் சமகாலமா சாஸ்திரி காலையில் பிரத்யாபாட்டு தலைமை பிரதாரி சதேன்.